0: மப்பல்லாம் மினோராம்.
1: The Bulgare Residence Radio Tab is your station of choice for education and entertainment. Radio Tab 103.8 FM.